சித்திரம் புதிய முகம், ரஜனா கைதப்புறம், சங்கீதம் தீபக் தேவ், ஜாசி கிஃப்ட் தீபக் தேவ், சிந்துஜா என்னிவர் பாடியது.

அந்த பரமனை தொழுதிடும் நினைவினை தந்து அழைக்கிறது. அளவை கடந்த

0: பாக்கி பாடம் அடுத்த கிளாஸில் படிக்கலாம்.
1: சங்கீத சாதகமான கேட்டது. படிப்பிச்சது ஏ சரஸ்வதி. படிச்சது லதா கிருஷ்ணா.